ɔka ɛtwetwe ne mu nyinaa so yɛ nom fuwel o ɛbɛ mo abɔka ɛwɔ fuwel ho papapapapapa nti da ne da nyinaa wohu sɛ ɔka ɛtwetwe ne mu anaasɛ kaa ne nom fuwel ba hata ɛwɔ so wokɔ ne ɛkyɛke spark plugs na ɔmo san kyɛke ignition coil no sɛ biribiaa ɛda yie a ɛbɛtumi